சரோஜா சித்திரபட்டி வேணுவேன் ஆச்சாரிய நந்தா மாலி சமக்கு விசாரது எட்டு ஜெயகுட்டி காயனாக்கள் மேம கீதி பத்ராச்சனிய சோமரத்ன திசாநாயக்கு சங்கீதி ஆச்சாரிய ரூமனு வீரசிங்க.